0: இல்லையா?
1: பக்கா பாலன் புரி நியூ உலகத்திலே டியூன் ரே மஸ்த் ரே சமல் துரு ஆன்லி ஆன் 90.4 FM ரேடியோ பாலன்பூர் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன்.